தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா தெருக்கு தா தா